0: சார் கொஞ்சம் குழந்தை மேடம் அனுப்பும் ரஜினி பயிர காட்டி எனக்கு மஞ்சள் குறைக்கே மாதிரி மேலே பக்கத்தில் மாவட்டம்
1: குறைப்பு சரஸ்
0: குழந்தை

என்ன தண்ணி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன மாட்டேன் எப்பச்சு மழை வீசு